0: மாதா கொண்டுருவேன் மறைக்கு. ஆனா இந்த என் கொடுமை ஓய்வுடா, ஆனா கொடுத்து வந்துருவோம் கிரிக்கெட்னா மறக்க பரவாயில்ல.
1: To House Party with Latifah Tate.

ஆமத்தில் உமிழ்த்தேன் தாச்சி சின்ன வளர்ந்தார் ஊர் மாதால் கொண்டு மறைக்கே அரைஞ்சியாங்க ஒழுமை ஒழுவுறா மறக்க பொருட்டு வந்துடுவோம் மறா சின்ன மறக்க பரவாயில்ல.